உச்சி போல்கு மாயாதி சரண அந்தர் நான் செல்லணும். சரண கமல ஜாங்கா மன் ரப்பா குரு யா குரு யா குரு

குரு ஆய் குரு ஆய் குரு ஆய் குரு ஆய் குரு ஆய் குரு ஆய் குரு ஆய் குரு ஆய் குரு.

அப்படியா அப்சர்வா சுவாமி உங்காவே நான் கேந்தர்ஜாமி கௌடி மல்லாம் பஞ்சமா பேமே ரச்சோ சப் சம்சாரா தேஸ்கோ நாஹி ஜிஸ் நாமே தாரா போது வியாபே தேரி சர்ணா ஜோ பாவே சுய கர்ணா ராவ் சோகர் மையா மஞ்சானா தென் சோக்கு பாயா ஜோ பாபான அகுன் சாகர் மே வியாபே மாயா சோ சீத ஜன் சாகர் பாயா ராகலே பிரபிராகன் ஹாரி கோ நானு தியாக சந்த விஜா கௌடி மல்லா பஞ்சமா தோமரே கிருபா ஜபியனா தோமே கிருபா தே தர்கே தாவும் கோய் பேன் பார்வா நான் கோயி தும் கிருபா தே சதா சுகோய் ராவ் தும் மன வசே தும் துக் நல்லாகே தும் கிருபா தே பரம் பௌபாகே பார்வா பரம் பரசுவாமி